தமஹ சமஹ க்ஷமா தர்மோ த்ருதிஹி சத்யம் பராக்கிரமஹ பார்த்திவானாம் குணாராஜன் தண்டஸ்சா தண்டஸ்சாப்யபராதிஷு. ராஜு அனேட்டுவண்டி வாடு இந்திரிய நிகிரகம் உண்டாலி, மனோ நிகிரகம் உண்டாலி, ஓர்ப்பு உண்டாலி, தர்மம் உண்டாலி, பட்டுதல உண்டாலி, சச்சம் உண்டாலி, பராக்கிரமம் உண்டாலி, அபராதம் சேசினட்டுவண்டி வாழ்ந்து சிச்சேட்டுவண்டி வியக்தித்வம் உண்டாலி. கானி நுவ்வேம் சேசாவு? அபராதம் சேசின வாழ்ந்து சிச்சிஸ்தாடயா? சுக்ரீவுடித்தோ ஸ்நேகம் சேசுக்குன்னாடு அனி நா பார்யா செப்பிந்தி. நீ ஏமன்னானோ தெலுசா யுத்தானிக்கு பயல்தேரே முந்து? நா நீனேம் தப்பு சேசானு நன்னு சிச்சிஸ்தாடு அனி நேனு தைரியంతో வச்சானு நூ நின்ன சிச்சின்சவனி. நுவ்வேம் சேசாவு? நா எதிரகுண்டா நிலபடக்குண்டா பாணம் வீசி கொட்டேவு, மரி நூ தப்பு செய்யலேதா? தார செப்பின மாட நேனு வினக்குண்டா வச்சினందుకు நேனு நீ மீத பெட்டுக்கொన్న நம்மகம் ஒம்மைపోయింది. நா பிராணம் தீசவேமோ காని நீ கீர்த்திக்கு கலங்கம் ராலேதா? தானு எண்ணி தப்புலு చేసినా ராமச்சந்திரமூர்த்தி வண்டி தர்மமூர்த்தితో మాట్లాడడానికి నాకు అసలు అర్హత ఉందా లేదా అని కూడా చూసుకోవడం చేత కాకపోయినా அதிக்ஷேபிச்சு மாட்டாடம் மாத்திரம் பாகா வந்து அகங்காரம் காபட்டி. இப்படி அட்டுநாடு நாம் வினிஹிதாத்மானம் தர்மத்வயம் அதார்மிகம் ஜானே பாப சமாச்சாரம் த்ருணைஹி கூபமிவாவ்ருதம். நுவ்வு தர்மாத்முடு அனி பேரு பெட்டுக்கொன்னட்டுவண்டி பரம அதர்மாத்முடிவி, பச்சகட்டி சேத கப்பபடினட்டுவண்டி லோத்தைன நுய்யிவி. தெளியக எவரைனா அட்டொஸ்தே பச்சகட்டி அனி அந்தலோ படிபோதாரு. நீவு பாபமுதோ கூடினட்டுவண்டி நடவடி உன்னவாடிவி, நசிஞ்சி போயினட்டுவண்டி புத்தி கலிகினட்டுவண்டி வாடிவி. இவ்வாள நீக்கு சரியினட்டுவண்டி புத்தி லேது.